ஜெத்தம் குலிஞ்சின் கா வைத்ததா சைத் மோந்தின் போ காரோனின் பேத்துவதா பிராணி கசரதா நோகத்தினவான் தோசினேலுக்கு யோக்கிவைமேன் தேன் வகின்றோ கிகுரனன் வல்டன் போர்

நீயே சிறுத்துக்கு சொன்னால அஸ்து போரி மஞ்சவே The King of Outbreak-o அத்தாரி வம்பாரி தெருக்க பேச போறா எனக்கு ஒரு மா ஃபீலிங்ஸ் அக்கே சன சன யான் நிமி ஜெனன் Outbreak-o அனக்கு பஜாக்க ஃபீலிங் இங்கே இங்கே ஜாகில அச்சாவே ஜம்மகிக்கான குண்டே வரோத் கான்ட்ராக்ட் போனா சன்னா லெபிகோ சாம்பியானியோ